0: ஷீரோஷகர்மி ஷவத் ஜானம் தமாம். அல்லாஹ் அல்லாஹ், ஏ நாம் கைசா ஷீரி நாம் ஹே. ஓ அல்லாஹ், வாட் எ ஸ்வீட் நேம் திஸ் இஸ். மை லைஃப், மை பாடி, இட் சீம்ஸ் லைக் இட் பிகம்ஸ் ஹவ் யூ வென் யூ சம்படி டிசால்வ்ஸ் சுகர் இன் மில்க், தென் த ஸ்வீட்னஸ் தட் யூ கெட் இன் தட் மில்க், இட் சேஸ் தட் இஸ் ஹவ் இட் பிகம்ஸ். When I take the name of Allah Tabaraka wa Ta'ala, it's as if I am dissolving sugar in milk, sweetness I get. And sometimes it says that every hair of my body turns into a fountain of honey. Allah Allah inche shirin astanam shiro shakkar misha wajja nam tamam. May Allah Tabaraka wa Ta'ala give us the tawfiq to take Allah Tabaraka wa Ta'ala's name with muhabbat, with love, with sincerity, and may Allah Ta'ala remove the darkness of evil passions and sins which is in our heart, which is causing all the restlessness.
1: Hawa wo hirs wala dil badal de mera.